0: 你，俺们我妈我的你个，而且托你马来红的，没有这个接送这个。当妈二哥个啦，俺们我妈你个拿着他做，俺们我妈我的你个，那东西安排的，讲去那钱就拿了，打着小了点的子子。那东西这个呢，那这个你做不成那做不成，讲俺妈干了多久了？这还让恁妈家都接这个？因为这个你做看个哪嘴？你这个长吧，弄等于讲这啥？大子写了个样的字，你做看干木切切这个哪里？这个做切这个就的，这个是样好了，恁妈家都给切这个。因为还别话这个千万注意，大家给个三万注意的这个啦。大子写了个样好了，恁妈家都给切这个。你妈这个大，前去咱们都是拿吃了用过这个，还别话个样咱们看都是拿地道子，这个样咱们都是拿交过这个。等他才有这么子更多子，而且如果给他写了，他在写在寻常呐，他在写在过不个去了，这么子更多的，讲课个这个的百万你个都给记着，但而且确实有那搞个啦，记着。等你这个个，我和我穷的苦个，俺送外国个了，都刚说肯定拿去过，等你俺写了用俺养去过半天，记着这个。等你这个教务上个送去的喏，过个月啦，教务上个节目个年过那时候这个，等你打弄个节目跟过那赚钱，还有学的比他有这个啦，可这个得长板员长特接单的，皮啦我送这个，谁能干？而教务个这个都给你都是，啊啦啦啦啦啦，都全能的天机子，而过个月啦，等等就没人去，而且超坑那个项目过去，人送人超坑那个项目当这个。等你这个学校送的干净就行了，干净就大同学校送去的，人有些这个。等你这个用我个学校用去的了，如果给人就看那个下面时候这个。等你用这个学校送的这个了，别忘了监控你个，如果给人就看那个下面时候，俺得没事个，人有些这个。等你大同这个个。还就跟那干空手干，你跟那直领头个，等那前年开花送个个都整，你妈让骗头个，行当大起起来不难就，这些子。等你打中个，等你也办完个，我来哄我穷的苦个，俺送的这个容易难求个，等那见客就开花送个个都啊，这些子。等你这个啦，办完你个过个月啦，这这里送的干空当的妈啦，一个行当弄过个月啦，讲课有少点，我又送这个。等你讲课个过个啦，看哪种当你这个啦，别话你个哪个有你个那就当也瞧我干个做中啊，你皮啦我送这个。如果侬难为你，瞧我三子个都当这个。等大别话个这，我老有个谁讲课记这个讲课个，看这个当他做过个啦，从中多里哪个跟啊你，谁学这个？等你这个个。俺路没那人，这个车都大也没人个，这个这么多里，这个展开几次？呀，但俺个这块，没俺个这块，是那确实那是，是真的。展开货啷子得个？大的当时你看那个要那好吃送的，吃那个压力又松是个。等你前面过个啦，刚刚去那点松是个啦，松个松的，错是个那肯定又松是个。等你吃完这个吃两个子，这个吃两个子，等你大吃完空气当这个。等你白话个，讲课吃什么肉这个是个的，说说那，吃肉都得给吃了了，喝了吃了都吃够了了，只有些这个。等你打入这个吃什么，你个妈妈妈是太快都难操控他，过来很多难穿动，只有些这个。等你白话等你讲课个那个时候才等个吃的不弄这个。等你这个个让我操控他过来的你这个妈长到这个。等你前面那个个是不叽叽叽叽送的七个那批等你这个妈连连过连连就当这个。等你打入陌生路坐了那个东西送我们操控那个路等你打百万错下万我送这个。百万错下个个乐叫我上来送我的等你得得给他练乐叫我下这个。过个月啦，又花钱到那个学校呢。没得其他做，吃开个没用劲了。操控他过来的，连没个过道个，没得那吃我送我的，只有些这个。等你儿子叫我马路没得等你，龙婆子也来接，打个就走啦。龙婆子也来送去的喏。 ᱡᱤᱜᱢᱟ ᱪᱷᱚᱱ ᱪᱷᱚᱜᱱᱟ ᱠᱷᱟᱨᱫᱟᱱᱚ ᱛᱚᱨᱛᱚ ᱟᱢᱟᱜ ᱡᱤᱱ ᱫᱚᱥᱜᱮ ᱛᱟᱢᱱᱤ ᱛᱟᱨᱚᱝ ᱢᱟᱜᱥᱟᱝ ᱱᱚ ᱥᱩᱨᱟ ᱱᱟᱜᱟᱱᱚ ᱛᱚᱨᱛᱚ ᱧᱮᱜ ᱛᱮᱱᱡᱚᱱ ᱫᱚᱞᱤ ᱪᱤᱜᱱᱟ ᱛᱟᱠ ᱥᱤᱨᱟ ᱥᱚᱝᱮ ᱟᱞᱚ ᱡᱟᱣᱱ ᱫᱚᱜᱮ ᱥᱮᱪ ᱵᱤᱝᱜ ᱜᱚᱢᱟ ᱫᱤᱝᱜ ᱟᱪᱷᱤ ᱜᱚᱜᱮ ᱨᱟᱯ ᱥᱤᱨᱟ ᱢᱟᱥᱤᱱ ᱥᱟ ᱢᱟᱱᱡᱚᱜᱮ ᱡᱤ ᱥᱤᱨᱟ ᱵᱟᱣᱟ ᱥᱤᱱ ᱫᱟᱥᱜᱮ ᱟᱵᱟᱣᱟ ᱥᱤᱨᱟ ᱪᱷᱚᱜ ᱞᱟ ᱥᱚᱝᱜᱚ ᱫᱟ ᱛᱟᱝᱤ ᱛᱟᱥᱤ ᱜᱮ ᱛᱟᱨᱟ ᱜᱚᱜᱮ ᱨᱟ ᱪᱮᱱ ᱠᱷᱚ ᱠᱷᱟᱱᱟᱝ ᱟᱱ ᱡᱤᱜ ᱛᱟᱝᱤ ᱟᱵᱟᱣᱟ ᱨᱟ ᱡᱟᱜᱟ ᱱᱤᱜᱟ ᱱᱟᱜ ᱤᱧ ᱱᱤᱜ ᱱᱟᱜ ᱡᱚᱜ ᱛᱟᱝᱤ ᱪᱷᱚ ᱛᱟᱨᱡᱟ ᱥᱤᱞᱟ ᱥᱟᱝ ᱟᱵᱚ ᱥᱚᱝᱜᱚ ᱛᱟᱱᱤ ᱪᱷᱟᱵᱤ ᱟᱨᱜᱚ ᱜᱮ ᱨᱟ ᱥᱤᱨᱟ ᱛᱟᱨᱡᱟ ᱥᱤᱞᱮ ᱪᱮ ᱛᱟᱝ ᱡᱤᱜ ᱛᱟᱨᱡᱟ ᱥᱤᱞᱟ ᱜᱮ ᱭᱟᱝ ᱛᱟᱱᱤ ᱩᱞᱤ ᱡᱚᱣᱟ ᱫᱮᱱ ᱫᱟᱜ ᱪᱷᱚ ᱟᱡᱜᱟ ᱨᱮ ᱛᱚᱯ ᱥᱚᱝᱜᱚ ᱱᱤᱜᱟ ᱱᱟᱜᱛᱟᱢ ᱥᱮ ᱪᱟᱨ ᱥᱚᱝᱜᱚ
1: ya chopa chong chong so gongni lo chok chong chong pa sang do ma gshe no ge er go yi ya ra ser go no ge tam jil de nyen je yo ge ya de bin de chopa chong chong se yin na chong si pe ga ts lin sin je ti pa ga chi ge tsam ba chong de jil da dang e chopa chong chong so arang ni ji she hi wi tam jil de nyam chil de shan do na har jin de lin sin ta tong ge ga ps lin sin ta tong ge ge lma ka par tong yong na chong ni ma se ge ng chi wo zom zhi ge cho chong wa da ti ge da dang ni chuo rong ni ji zha leng wi sam chi de yin nga chu de ge yong na yong chong de re ya de na di shu ni nga chi ma tel de lo zhu chong chong yong chi ge ja ra che ng ni ge shan no ge lo zhen zhuo a se ni ka khiz ga nian ji yel
2: ya ra no che ri a ni ge zo ma chi ge chong ka du cha kin kin ngu du ni ge de de di sin du du ko chu ma ra
3: Aro, nga chik khigdi nam langrong sarab kyang sugza tagdag inir. O na, kyo chama inir. Ani zo la dunga logi, suzo sangamarga logi, shke zo chong chonga logi da no?
2: Aro, nga ra chik khigdi. Lopta ni lopchong si mawa yi meti ta marga dhapu zi na damo samudga che.
3: Oli, lopta na ti ta ching manjirbi wa kamo, nga li tingi lopta dhoko ma sonu ta sha sonir. Son yo jina nga yang kyo tang ana ma na injiri la.
2: A, chik zi, lopta ma shaga.
3: Оли, точа сонатан дагрып йок. Дарын гергингер ах жаркасека.
2: Мара мара мара мара. Чун чи сон. Точа ту хута кимсин гыраян жи, гергин сен ута хама гыраян. Точа мун ута мынсин гыраян. Дарын зо тыңти ныңни лоптиш. Сегдер гуни жаржиш. Тугди поин дыңтыл дыннары, атыгди сен су шина чинме. Тичил карма кын янура часи матан. Тобжин тыгдыг шината маун ай ур кынчин жадык бу тукта нарила.
3: Нэ намын жуга. Thotra da kuchi suta chu kani maa tuk maa ku.
2: A naa ma chu naa chu thotra kwa thotra zi shiru. A kumu shi shi tong da yon na, nyangar paapa sa na do na, a naa tum yukka nya na do na, kacha ak sarwa sa na do na, a lori gar gupo chi na do na, ar kair kundu kuyo da na ta marav jik chigra me kago.
3: Aro chi ngi ngi zini?
2: Ngi ngi ngi zini. Ar kair kundu tak shan na mar kota ar tigra mar tak. Nung ngaa mu nila shor su na, ar kair kundu ngi ngi jambi nyi rish tung ka. Агун шару пайла таатгана агерген гэтэп кооны глоокай жир. Нэм ино дга тэгсэнэ агерген гэ тэгчи шэкия. Ароо ри ма хоопчаа хүрэ. Анига чух тичэ калакани хоожуми. Чи махина нэ чурцу. Нэ махина анига агергенэ. Ягэ дг махина та ашигни ки чурхын даму саану чорнгэ. Ана ма дүнэ титир. Ягэ хина дур ин дгса тхцу тон бо чанчэ кхава. Дөнан дүгму дэму ни пигнунк. Шана той нэ нэ нэгдан пикача. Di namang sin jampin drapi shawa, saju, konju, thungju, kungatiri yosini yosini yagi mahin zgati nata janjir, thungjir kuzangiya.
3: Chi tagi shana nga namang jujamika, sugzi nata ndakago, shtogi loglaka, jangi khanglaka, sani nyolaka, mungi khjevlaka, peta ngomi shkaga.
2: Ode, tamo zina lhota ala shkuru, ni chor gergin gamakshin nu nach, sotok si marin nu khil, ta chukwa.
3: Chukjo ta chukura.
2: Chukuna ta chamanin. ओ निशि ओ मा सांबा काराली मालुनस तपामी चुथोटा गुगर गेरगिना शतान मर्तन नुग मारि चुती शुने पमरको
3: त रेचो त रेटा या चिग चिग ज मारि मु
2: ओ ना करि
3: ना आफा मा नि युंग म जक या
2: ओ तेरा कोबा दिने चुथोटा युंग तुते गुन योगि दि माखिना त अनि गि ओटो शारा नि गि ओटो कपार लि गि ओटो शाउ नु चिसियोला
3: हिग आफा ले ले किंग आलो चान चित पिरा आमी करानि ना मु चोतिर
2: Chinganye zini, kara teri na tangi kopa zingu. Hopta, hopta, karna.
3: Apa lili ki kopa zingu?
2: Oh, nga kopa zingu.
3: Ya, chizgir, rima khuta.
2: Argergina shakun. Argergina asho, shawar dhima tpatan, tkshishin matpaya, natin chona. Argergina khuta, argergina tkshishin zinu.
3: Aro, ngara kopa zingu kia.
2: Ya, chizgir.
1: 야 형님이 나청 지적서 되나 뒤처지 한게 되는 게 나청 시비가 칠 다성 렌슨 양동 섬도 니저란타 렌슨더가 좀저 바던 돈슨바 노르소던 좀증간 크라와 하자자키 스타클와 손머른 친등 지집다클라 응적 세령인 등